லேந்த புலம் மிஸ் பண்ணேன் உன் மை லவ்விங் வலே ஒன் டு சர்வ் தி கிங் ஓ த ரேஜிங் சீஸ் அண்ட் த ஒன் ப்ளூ ஹை ஃபுட் பேட்டட் மீ ஃப்ரம் மை செலர் வை ஓ ஃபாதர் ஃபாதர் பில்ட் மீ ஸ்மால் போட் For it's on the ocean I mean to float. To such valleys and mountains I have watched made inquire for my sailor wife. I wasn't long sailing but a day or two. When I met a French fleet, yes, and her crew. Cried the captain, captain. Will you tell me true, does my loving Willie sail aboard with you? What sort of clothes does your true love wear? And then I'll tell you if he's here. He wears a silk green jacket trimmed all around, and his curly mustache as they hang down. Oh no, my dear maiden, your love is not here. But why?